0: செயலில் கொண்டுடக்குமொரு மட்டு காட்டி விடுவிச்சிடும் கபடத்தொடே.
1: குற்றமற்றவணி முத்துவெச்சுபவிழக்கடுக்கனுமணிஞ்சு

வாழமடவடனை பாயசம் தேன் வரிக்க சக்கத்துண்டம் பழம்பால் பொரிமலரவிலப்பம் குளம் நாளிகே.

வாழமடவடனை பாயசம் தேன் வரிக்க சக்கத்துண்டம் பழம்பால் பொரிமலரவிலப்பம் குளம் நாளிகேரம் இக்கோப்பெல்லாம் தராம் ஞான் குடவயறுது தின்னொட்டு வீர்ப்பிச்சொரோட்டத்திற்கண்ணிட்டென் நிரட்சிக்குக துகின.

ஜனங்கள்கிடையில் மிட்டுமிட்டுக்குள்ள சட்டம்பியாயும் நல்லோர்க்குள்ளத்திலும் பரமசுகிருத பட்டாரனாய் பூஜனாய் கொல்லூரின் புண்ணியமாய் பிறவியதரு